0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ் மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் முதலாம்

0: தேதி ஆணி திங்கள் 17 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகல் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரே தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
1: செயற்கை நுண்ணறிவாக இருந்தாலும் கூட அது சில சமயம் தவறான தகவல்கள் அல்லது தவறான வழிமுறைகள் நெறிமுறைகளினால ஒரு தான் தோன்றி விதமாக நடந்து மக்களுக்கோ உலகத்துக்கோ பாதுகாப்பு மீறக்கூடாது என்பதற்காக அதை மனித கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும்.
2: நமக்கு அந்த ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அதை கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம்னா AI இனோவேஷனில் நம்ம இன்னுமே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போக முடியும்.
0: செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த என்ன மாதிரியான ஆளுகை தேவை என்பது குறித்த உரையாடல், அதோடு நாசிசிஸ்டிக் ஆளுமை கோளாறு நாசிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் குறித்த உரையாடல், சிட்னி மற்றும் மெல்பர்னின் செல்வ செழிப்பான புறநகர் பகுதிகளில் வீட்டு விலைகள் மிக வேகமாக சரிந்து வருகின்றன இது குறித்த செய்தியின் பின்னணி, மற்றும் இலங்கையில் ஊழல் மோசடி மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். இன்று ஜூலை 1 முதல் நாட்டில் எரிபொருள் வரிச்சலுகை குறைக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக விலை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. லீட்டருக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகை 32% இருந்து 16% குறைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த தற்காலிக சலுகை ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நிறைவடைய உள்ளது.
1: So if you think about petrol, this week for the first time we've seen petrol and diesel prices lower than they were before the war in the Middle East began. But we know there's still a lot of uncertainty. We know that people are still under pressure. That's why we're extending that fuel tax cut for another month. So all of this is about helping people with the cost of living.
0: ஆஸ்திரேலிய வீட்டுச் சந்தையில் ஜூன் மாதத்தில் மந்தநிலை தொடர்ந்துள்ளது. நாடு முழுவதும் வீடுகளின் சராசரி மதிப்பு குறைந்துள்ள நிலையில் இந்த சரிவுக்கு சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்கள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. இதேவேளை பிரிஸ்பர்ன், பெர்த் மற்றும் அடிலைட் நகரங்களில் வீட்டு விலை உயர்வு தொடர்ந்தாலும் அதன் வேகம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்கால வைரஸ் தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக இன்ஃபுளுவன்சா மற்றும் RSV தொற்றுகள் உயர்ந்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் கடுமையான உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க தடுப்பூசி செலுத்திக் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: If you have a non-acute condition, please call Health Direct on 1-800-022-222 and they'll guide you to a far more appropriate care setting so you don't burden emergency departments which are designed for people who are acutely unwell and relieve that pressure on our staff and to speed up access for those patients.
0: மேற்கு ஆஸ்திரேலியாவில் மேலும் ஒரு கடற்பறவையில் H5N1 வகை பறவைக்காய்ச்சல் வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அந்த மாநிலத்தில் பதிவான 4வது சம்பவமாகும். இதேவேளை விக்டோரியாவில் பரிசோதனை செய்யப்பட்ட மற்றொரு பறவைக்கு பறவைக்காய்ச்சல் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமையை கட்டுப்படுத்தும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கப்படும் தற்போதைய நடைமுறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
3: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
4: நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் குறித்த உரையாடல் ஒலிக்க கேட்கலாம். அதோடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த என்ன மாதிரியான ஆளுகை தேவை என்பது குறித்த உரையாடலும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில் சிட்னி மற்றும் மெல்பர்னின் செல்வ செழிப்பான புறநகர் பகுதிகளில் வீட்டு விலைகள் மிக வேகமாக சரிந்து வருகின்றன. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
5: கோட்டாலிட்டி வெளியிட்ட மே மாத ஆய்வின்படி சிட்னி மற்றும் மெல்பர்னின் செல்வச் செழிப்பான புறநகர் பகுதிகளில் வீட்டு விலைகள் மிக அதிகமாக சரிந்துள்ளன. குறிப்பாக சிட்னியின் நோதர்ன் பீச்சஸ் மற்றும் மெல்பர்னின் கிழக்கு பகுதிகள், மார்னிங்டன் பெனின்சுலா ஆகிய இடங்களில் விலை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகியுள்ளது. சில பொருளாதார நிபுணர்கள் வீட்டு விலைகள் 10% வரை குறையக்கூடும் என எச்சரித்துள்ளனர். அது நடந்தால் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவிலான பெரிய சரிவாக இது அமையும் என கூறப்படுகிறது. இந்த மாற்றம் வட்டி வீத உயர்வுகள், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, உலக அரசியல் பதற்றங்கள் மற்றும் வரி மாற்றங்கள் ஆகிய காரணங்களால் ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வாங்குபவர்களின் நம்பிக்கையையும் போட்டியையும் குறைத்துள்ளன. ஆனால் ரிசர்வ் வங்கி மீண்டும் வட்டி வீத உயர்வுகளை அறிவிக்கவில்லை என்றால் இந்த வாய்ப்பு சாளரம் 12 மாதங்களுக்குள் மூடப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களின் ஏல விற்பனை ஆக்ஷன் வெற்றி வீதம் 47.4% குறைந்தது. இது 2020 ஏப்ரலில் COVID-19 பெருந்தொற்று வீட்டுச் சந்தையை பாதித்த காலத்திற்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவாகும். இந்த பின்னணியில் கோட்டாலிட்டி வெளியிட்ட மே மாத தரவுகளின்படி சிட்னியில் அதிக விலைச்சரிவை சந்தித்த பகுதிகள் எவை என்று பார்ப்போம். டெரி ஹில்ஸ், பண்டீனா, வெவலி, மலபா, கென்சிங்டன், நோர்த் கேர்கல், லிட்டில் பே, பிரான்டி, அவலோன் பீச், ஷிப்லி ஆகிய பகுதிகளில் வீட்டு விலைகள் அதிகம் சரிவை சந்தித்துள்ளன. அதேபோன்று விக்டோரியாவில் பிளிண்டர்ஸ், டூட்கருக், ராய், சொரண்டோ, பிளியாகோரி, சென்ட் ஆண்ட்ரூஸ் பீச், கோஃபீல்டு நோர்த், போர்ட்ஸி, ட்ரோமனா, டீப்டீன் ஆகிய பகுதிகள் அதிகூடிய விலை சரிவை சந்தித்துள்ளன. இது இவ்வாறிருக்க ஆஸ்திரேலியாவின் முக்கிய வங்கிகள் வீட்டு விலை தொடர்பான முன்னறிவிப்புகளை மேலும் குறைத்துள்ளன. நாப் கணிப்பின்படி இந்த ஆண்டு முழுவதும் வீட்டு விலைகள் சராசரியாக 2% குறையும். அதில் சிட்னியில் 6%, மெல்பர்னில் 7% வரை வீழ்ச்சி ஏற்படலாம். இந்த அளவிலான சரிவு ஏற்பட்டால் சிட்னியில் ஒரு நடுத்தர வீட்டு மதிப்பில் சுமார் $100,000 வரையும், மெல்பர்னில் $75,000 வரையும் குறையக்கூடும். மோகன் ஸ்டான்லி நிதி நிறுவனம் தேசிய அளவில் 5.10% வரை வீட்டு விலை சரிவை எதிர்பார்க்கிறது. அதே நேரம் டொமைன் நிறுவனத்தின் அடுத்த நிதியாண்டுக்கான ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்ட கணிப்பில் அடுத்த நிதியாண்டில் மெல்பர்ன் வீட்டு விலைகள் 4% முதல் 8% வரை குறையலாம் என்றும், யூனிட் விலைகள் 3% வரை குறையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணரும் பெடரல் அரசின் முன்னாள் நிதி ஆலோசகருமான ஸ்டீபன் கோகுலஸ் தற்போதைய வீட்டு விலை சரிவு பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையானதாக மாறக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 5% முதல் 7% வரை வீழ்ச்சி மட்டுமே ஏற்படும் என நம்ப முடியாது. விலைச்சரிவு 10% தாண்டினால் அதன் பொருளாதார தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது இவ்வாறிருக்க ஆஸ்திரேலியாவின் முக்கிய கிழக்கு கரை நகரங்களில் வீடு வாங்குபவர்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பை விட இப்போது அதிக வசதியான மற்றும் வாழ்வதற்கேற்ற தேர்வுகள் கிடைக்கின்றன எனவும், சந்தை மந்தமாக இருப்பதால் நகர மையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நல்ல வசதிகள் கொண்ட பகுதிகளில் வீடு வாங்கும் வாய்ப்பு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் PRD ரியல் எஸ்டேட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னி, மெல்பர்ன் மற்றும் பிரிஸ்பர்ன் நகரங்களில் சொத்து விலைகள் குறைந்து கொண்டோ அல்லது வளர்ச்சி மந்தமாகவோ இருப்பதால் வாங்கும் வாய்ப்பு கடந்த 6 மாதங்களில் மேம்பட்டுள்ளது என்று இந்த ஆய்வு கூறுகிறது. இதனால் முன்பு வீடு வாங்குபவர்களுக்கு எட்டாததாக இருந்த சில புறநகர் பகுதிகள் இப்போது மீண்டும் தேர்வுக்குள் வந்துள்ளன. அவற்றில் பிரிஸ்பர்னில் டைகம், மெல்பர்னில் எப்பிங், சிட்னியில் ரீஜன்ஸ் பார்க் போன்ற பகுதிகள் குறிப்பிடப்படுகின்றன. சிட்னியில் வாங்கும் வாய்ப்பு அதிகம் கொண்ட, அதாவது அஃபோர்டபிலிட்டி அளவுகோலை பூர்த்தி செய்யும் புறநகர் பகுதிகளின் பங்கு 2025 இரண்டாவது பாதியில் 7.8% 2026 முதல் பாதியில் 11.6% உயர்ந்துள்ளது. யூனிட்களை பொறுத்தவரையில் இது 36.9% 50.6% உயர்ந்துள்ளது. பிரிஸ்பனில் யூனிட்ஸை பொறுத்தவரையில் இது 38.7% 66.7% அதிகரித்துள்ளது. PRD ரியல் எஸ்டேட் அறிக்கையின்படி சிட்னியில் வீடு வாங்க சிறந்த பகுதிகள் என்று மேரிலேண்ட்ஸ், செஸ்டர்ஹில், கிரான்வில் ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளன. யூனிட்களை பொறுத்தவரையில் பேங்க்ஸ்டவுன், ரீஜன்ஸ் பார்க், கிரான்வில் முன்னிலையில் உள்ளன. மெல்பர்னில் சென் ஆல்பன்ஸ், எப்பிங் மற்றும் லேலூர் ஆகியன வீடுகளுக்கு சிறந்த தேர்வுகளாக கூறப்படுகின்றன. யூனிட்களை பொறுத்தவரையில் மரிப்ரனாங், சென்ட் கில்டா, அபட்ஸ்ஃபர்ட் ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளன. பிரிஸ்பனில் ரிச்லேண்ட்ஸ், கிரிஃபின் மற்றும் டைகம் வீடுகளுக்கான சிறந்த பகுதிகளாக உள்ளன. யூனிட்களை பொறுத்தவரையில் ஸ்பிரிங் ஹில், பார்ன் ஹில் மற்றும் ஃபோர்டியூட் வேலி ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளன.
4: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
6: If you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
7: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details. We'll be right back. ¿Por qué elegir entre velocidad, confianza y buen precio si con Spectrum Internet con fibra óptica puedes tenerlo todo por solo $40 al mes? Sin contratos, sin compromisos. Solo internet increíble a un precio increíble. Cámbiate hoy y obtén Spectrum Internet con fibra óptica por solo $40 al mes. Visita spectrum.com/todo. Spectrum Internet funciona con tecnología de fibra y se conecta al domicilio mediante líneas coaxiales. Se aplican restricciones.
4: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இலங்கையில் ஊழல் மோசடி மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
8: இலங்கையில் ஊழல் மோசடி மற்றும் போதைப் பொருளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. போதைப் பொருள் பாவனை மற்றும் விநியோகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மற்றும் வீதி சோதனை நடவடிக்கைகள், விசேட கடற்கண்காணிப்பு நடவடிக்கைகள் என பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதேபோன்று ஊழல் மோசடி மற்றும் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீதும் பாரபட்சமின்றி விசாரணைகள், கைது மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க, நாட்டில் நிலவும் ஊழல், திட்டமிடப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அரச அனுசரணையுடன் இடம்பெற்ற அரசியல் குற்றங்கள் அனைத்தும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முன்னின்று உழைக்கும் அரச அதிகாரிகள் இன்று எதிர்கட்சியினரால் பழிவாங்கப்பட்டு எதிரிகளாக சித்தரிக்கப்படுவதாக தெரிவித்ததோடு, நீதி, நியாயம் மற்றும் நல்லாட்சியை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்று எதிர்க்கட்சியினருக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை அரசாங்கம் எப்போதும் கௌரவிக்கும் என உறுதியளித்த அவர், எனினும் கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவும் குறிப்பிட்ட சில குடும்பங்களின் அதிகார தக்கவைப்பிற்காகவும் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட இராணுவத்தின் ஒரு சிறிய குழுவினருக்கு உரிய தண்டனை வழங்கியே தீர வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், அவர்கள் கடத்தப்பட்டவை என்பவற்றை நினைவு கூர்ந்த அதிபர், இவற்றுக்கு பின்னணியில் புலனாய்வு பிரிவின் சில தரப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக தரவுகள் உள்ள நிலையில்,

0: அவற்றை மூடி மறைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். ஒரு நாகரிகமான நாட்டை உருவாக்க வேண்டுமாயின் அதிபர் முதல் அடிமட்ட ஊழியர் வரை அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக மாற வேண்டும் எனவும், கடந்த கால அநாகரிக ஆட்சியை தற்போதைய அரசு முற்றாக மாற்றியமைக்கும் எனவும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இதேவேளையில் இலங்கையில் தற்போதைய மக்கள் தொகையில் ஒவ்வொரு 50 பேரில் ஒருவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள புள்ளி விவரத்தை மகளிர் சிறுவர் விவகார மற்றும் மனித வலுவூட்டல் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதைப்பொருளுக்கு எதிராக முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று எமது நாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் மிக மோசமான முறையில் போதைப்பொருளுக்கு இரையாகி வருகின்றனர். இதன் நேரடி விளைவாக இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் சொல்லண்ணா துயரங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீப காலமாக பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடி கைதுகள் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கும் போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையே நிலவி வரும் மிக நெருக்கமான தொடர்புகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. சட்டத்தின் பிடியில் சிக்கும் பாரிய போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவர். இந்த தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித அரசியல் காரணங்களுக்காகவும் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அரசின் இந்த முயற்சிகளுக்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த போதைப்பொருள் பாவனை உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பது மட்டுமல்லாது சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கின்றது என குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலய பிரதமுகுரு சச்சிதானந்தம் குருக்கள்.
1: முற்றுமுழுதாக இந்த நச்சுப்பு போதைப்பொருள் பாவிப்பது உடல் நலத்துக்கு கேடு மட்டில் அல்லாமல் நாட்டிலே உண்டான சமூகத்துக்கும் கேடு விளைவிக்கின்றது. ஒரு தனிநபர் கெடும்பொழுது அதேபோன்று அந்த கிராமம் சீரழிகின்றது, அதேபோன்று அந்த மாவட்டமும் சீரழிகின்றது, அதேபோன்று நாடும் சீரழிகின்றது. ஆகையினால் ஒரு தனிநபர் அதை பாவிப்பதாக நினைத்துக் கொண்டில்லாமல் நாடே சீரழிகின்ற அளவுக்கு ஒரு தனிநபர் ஆகக்கூடாது.
0: மட்டக்களப்பிலிருந்து மௌலவி ரமீஸ் கருத்து வெளியிடுகையில், நாட்டு மக்களை சிறப்பாக வாழ வைப்பதற்கான பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
2: நாட்டின் குடிமகன் என்ற வகையிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதனை அடியோடு அழைத்து இல்லாமலாக்கி நச்சுப்பொருள் பாவனையற்ற ஒரு தேசமாக நல்ல குடிமகனாக வாழ வைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. எல்லா சமயங்களும் இந்த நச்சுப்பொருள் பாவனையை தடுக்கின்றன, மறுக்கின்றன. எனவே நமது நாட்டிலே நச்சு போதை பொருள் பாவனையை முற்றாக தடுத்து அதை இல்லாமலாக்கி அது அந்த நச்சுப்பொருள் போதைப்பொருள் பாவனையற்ற ஒரு தேசமாக சர்வதேச மட்டத்திலே அதை ஆக்குவதற்கான ஒத்துழைப்பும் முயற்சியும் செய்வது ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பாக இருக்கிறது.
0: இதே வேளையில் ஊழல் மோசடி மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என பலரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பில் நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் சந்திரசேகரன், மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் என தெரிவித்தார்.
3: இதனால் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத பெரிய புள்ளிகளும் கூட மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கும்பல் அனைவரையும் இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இன்றைக்கு சுரேஷ் சலே போன்ற புலனாய்வு பிரிவினுடைய பிரதம அதிகாரி கூட இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அரசியல் மறைந்திருக்கும். அப்ப அந்த அரசியல் ஊடாக இன்றைக்கு பல்வேறு உண்மைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கும். அது மாத்திரமல்ல, போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களுடைய ராஜாகம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது, இன்றைக்கு தெரிய வந்திருக்கின்றது.
0: இந்த நிலையில் நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் பிள்ளையான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவர் சிறைச்சாலை திரும்புகையில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கையில், தன் மீது முன்வைக்கப்படும் அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுக்கள் என அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்படும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
4: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த என்ன மாதிரியான ஆளுகை தேவை என்பது குறித்த உரையாடல். அதோடு
5: ஒன்னு வந்து இந்த மாதிரி தன்னை பத்தியே கிராண்டியோஸா நினைச்சிட்டு தன்னையே தானே பிரைஸ் பண்றது அந்த மாதிரி டைப்பு. இன்னொருத்தருங்க வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு ரொம்ப நெக்லெக்ட் மாதிரி இருந்து யாருமே அவங்களை மதிக்காம இருந்தாங்கன்னா எப்படியோ தவிர்த்து முன்னுக்கு வரணுங்கிற ஆசையில அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
4: நார்சிசிஸ்டிக் ஆளுமை கோளாறு, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் குறித்து விரிவாக உரையாட உள்ளார் உளவியல் நிபுணர் சரோஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளம்பர இடைவேளை.
6: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
7: If you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
8: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
9: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்று இருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
10: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
4: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு SBS தமிழ், ஒரே இணையதளம் SBS தமிழ், sbs.com.au/tamil. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்று பல நிறுவனங்களின் அன்றாட பணிகளில் வேகமாக நுழைந்து வருகிறது. AI பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த என்ன மாதிரியான ஆளுகை தேவை, AI முடிவுகள் தவறாக இருந்தால் யார் பொறுப்பு உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விகள் குறித்து விளக்குகின்றனர் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் மற்றும் முனைவர் லதா கார்த்திகா ஆகியோர். அவர்களோடு உரையாடுகிறார் ரைசல்.
11: வணக்கம் முனைவர் சந்திரிகா, முனைவர் லதா, உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
12: வணக்கம் ரைசல்.
13: வணக்கம் ரைசல்.
11: இரண்டு முனைவர்கள் மத்தியில் நான் இருந்துட்டு இருக்கிறேன். ஏஐ பற்றி பேசுறதுக்கு ரொம்ப எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஒரு டாப்பிக்கு கிடையாது. இருந்தாலும் பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு சாதாரண ஒரு லிசனராக ஒரு நேயராக. பார்ப்போம் ஏஐ கவர்னன்ஸ் அப்படின்னு

0: சொல்றோம் இல்லையா, அந்த ஏஐ தொடர்பான இதை வந்து நிர்வகிக்கிறது அல்லது வந்து அதை அணுகிறதுங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து நம்ம பல தடவை கேள்விப்படுறோம். அது என்னதுன்னு புரியறது இல்லை ஒழுங்கா, அதுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தர முடியுமா? அப்படின்னா என்ன அப்படின்னா,
1: சரியான சொல் அதுக்கு தமிழ் இலக்கியத்திலே இருக்க ஆளுகை, அது ஆட்சி நெறிமுறை அல்லது ஆளுகை வந்து சரியான சொல். அந்த ஆளுகைன்றது இப்போ ஒரு நிறுவனம் எங்கே இருந்தாலும் பொதுமக்களோடு தொடர்புடைய எந்த அமைப்போ நிறுவனமோ அல்லது அதன் பயன்பாடோ இருக்கும்போது அதை வந்து நம்ம நினைச்ச மாதிரிலாம் நடத்த முடியாது. இப்போ நம்ம கோயிலை நடத்துகிறோம், நம்ம குளத்தை நடத்துகிறோம், அதெல்லாம் நடத்த முடியாது. இது ஒரு பொதுமக்களுக்கு தொடர்பானது, பொதுமக்களுடைய பணத்தையோ அல்லது பொதுமக்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கும்போது அது பாதிக்கக்கூடாது பொதுமக்களை. அப்போ அதுக்குற ஆட்சி நெறிமுறை அல்லது ஆளுகையை நாம் வைத்திருக்கோம்.
0: அப்படி பார்த்தோம்னா சேர்க்கை நுண்ணறிவு ஆளுகை அல்லது சேர்க்கை நுண்ணறிவு ஆளுகை நிர்வாகமா?
1: ஆளுகை
0: தொழில்நுட்பம் சம்பந்தமானது அல்லது சட்டம் சம்பந்தமானது அல்லது நிர்வாகம் சம்பந்தமானது அப்படின்னு எடுத்துக்கிறதா? அது எது எது
1: நீங்க ஆளுகைன்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு சட்டம் சம்பந்தமானது, நிர்வாகம் சம்பந்தமானது அல்லது ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் சம்பந்தமானதா தான் இருக்கும். அதை செயல்படுத்துபவர்களும் அதை பயன்படுத்துபவர்களும் அந்த நெறிமுறைகளை மீறாமல் அது பொதுமக்களுக்கு பாதிப்பை உண்டாக்காமல் செயல்படுவதற்காக வரையறுக்கப்படும். அதை சட்டம்னு சொல்லலாம், வரையறைன்னு சொல்லலாம், நிர்வாகம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த அந்த கட்டுப்பாட்டுகளுக்குள் தான் அது இயங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுவது.
0: இப்ப இந்த மூன்றும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இப்ப சேர்க்கை நுண்ணறிவு ஆளுகை அப்படின்னு சொல்லும் போது சட்டம், நிர்வாகம், தொழில்நுட்பம் எல்லாம் சேர்ந்து. இப்ப லதா, உங்களை பொறுத்தளவுல ஒரு நிர்வாகத்துக்கு ஏன் வந்து இந்த ஏஐ கவர்னன்ஸ், சேர்க்கை நுண்ணறிவு ஆளுகை தேவை?
2: ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஏஐ நம்ம வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோன்னா நிறையா வந்து இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. அது வந்து மக்களை பாதிக்கலாம், ஒரு கம்பெனியை பாதிக்கலாம், இல்லை ஒரு எக்கானமி வந்து பாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஈவன் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கம்பெனி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒரு ஃபோன் கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சாட் ஜிபிடியில் அவங்க கம்பெனியோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை போட்டுட்டாங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி அது வந்து அவங்க கம்பெனிக்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பாலிசி மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே தான் ஆகணுங்க.
0: இல்லதா இப்ப வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பல பணியிடங்கள்ல வந்து சாட் ஜிபிடி, மைக்ரோசாப்ட், கோபைலட், ஏஐ சாட் பாக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா தொழில்நுட்பங்கள். இப்ப தெளிவான விதிமுறைகள், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தா அதை வந்து ஊழியர்கள் அப்படி பயன்படுத்தினால் என்ன தவறுகள் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க?
2: ஒரு கம்பெனியில் ஒரு கிளைண்ட் சம்மந்தமான சில டேட்டா இருக்குது, அவங்களோட ஒரு ஹெல்த் டேட்டாவோ இல்லை அவங்கள பற்றி ஒரு பர்சனல் டேட்டாவோ இருக்குதுன்னா அதை தெரியாமல் நம்மள இருக்கிற ஊழியர்கள் யாராவது ஆன்லைனில் போட்டாங்கன்னா அது அவங்க கம்பெனிக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா இப்போ வந்து ஒரு லா சம்மந்தமாக நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே விடவே முடியாது. ஸோ அது வந்து நமக்கு பெரிய பெனால்ட்டி உண்டாக்கலாம்.
0: சட்ட சிக்கல் ஏற்படுமா சந்தேகம்?
1: ஆமா, என்னன்னு சொன்னா இப்போ எந்த தரவுனாலும் இன்னைக்கு வந்து உலகமே வந்து தரவுகள்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க பெரிய வெல்த் எதுனா தரவு தான், எங்கேயுமே திருடுறதுக்கு தயாரா இருக்கிறது தரவு தான். அப்ப அந்த தரவுகள் வந்து நியாயமா அணுகப்பட வேண்டும், நியாயமா பயன்படுத்தப்பட வேண்டும். மனிதனுடைய தனி உரிமையை பாதிக்க கூடாது, பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் செயலிகள் எல்லாம். அதை தவிர மனித கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஏ என்பது கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவாக இருந்தாலும் கூட அது சில சமயம் தவறான தகவல்கள் அல்லது தவறான வழிமுறைகள் நெறிமுறைகளினால ஒரு தான் தோன்றிய விதமாக நடந்து மக்களுக்கோ உலகத்துக்கோ பாதுகாப்பு மீறக்கூடாது என்பதற்காக அதை மனித கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த காரணங்களுக்காக தான் இந்த நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு.
0: இப்ப ஒரு நிர்வாகம் எடுத்துக்கோமே, ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் அல்லதா, இப்ப அது ஒரு ரெக்ரூட்மெண்டா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், இப்ப தமிழ்ல சொல்லலாமே வேலை வாய்ப்பு, வங்கி, சுகாதாரம், காப்பீடு, அரசு சேவை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இப்ப பல துறைகள்ல இப்ப முழுமையான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க ஏஐய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினால் ஒருவேளை அந்த முடிவு தவறாகவோ அல்லது முறையற்றதாகவோ அல்லது நியாயமற்றதாக இருந்தா யாரு அதுக்கு பொறுப்பு?
2: முதல்ல இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா ரேசல், ஏஐஏ வந்து நம்ம பல விதமாக பிரிக்கலாம். ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், சிலதெல்லாம் ப்ரொஹிபிட்டடாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சொன்ன வேலை வாய்ப்பு, வங்கி, இந்த லோன் அப்ளிகேஷனு இல்லை ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் பண்றது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க். அதாவது இந்த முடிவு வந்து தவறாச்சுன்னா நிறைய மக்களை பாதிக்கும். அப்போ அதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு ஹியூமன் வந்து அந்த இடத்துல இருக்கணும். இதுவே ஒரு சின்ன கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு சிஇஓவே அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாரு. அதுவே ஒரு மீடியம் சைஸ் ஒரு கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு ஐடி

0: டீமோ டெக் டீமோ அதை வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸாக இருந்ததுன்னா இந்த சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர்னு சொல்கிறவங்களோ இல்லை சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்கிறவங்களோ பொறுப்பெடுத்துக்குவாங்க. எந்த நிலையிலையும் நம்ம ஒரு பொருளை ஒரு வெண்டார்கிட்டருந்து வாங்குகிறோம், இப்போ வந்து சாட் ஜிபிடி நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம தான் அதுக்கு பொறுப்பு, சாட் ஜிபிடி பொறுப்பு கிடையாது. அதுவும் ஒரு டெக்னாலஜி எப்போவுமே பொறுப்பேற்றுக்க முடியாது, ஒரு ஹியூமன் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்க முடியும்.
1: பிரைவசின்னு சொல்கிறோம், இப்போ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், காப்பிரைட்டு, டிஸ்கிரிமினேஷன், இப்போ தமிழில் வந்து அந்த இதே வார்த்தைகளை சொன்னால் தனியுரிமை, ரகசிய தகவல்கள், பிரைவசி, காப்பிரைட்டு, பாகுபாடு காட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சட்ட ரீதியாக பார்த்தா இந்த ஏஐ பயன்படுத்தும் போது நிறுவனங்கள் இப்போ அதிக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன?
2: கோல்டன் த்ரெட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்னா முதல்ல வந்து என்னென்ன சிக்கல்கள் அது உருவாக்கும் இந்த ஒரு ஏஐயை பயன்படுத்தினால், அதுக்கு என்ன தீர்வு, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அது பொதுமக்களுக்கு என்ன தீங்கு விளைக்கும், அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஆதாரங்களோடு அதை இது பண்ணி அதற்கு கண்காணிப்பு, பிறகு அது அந்த செய்த தவறை திருத்துவதற்கு அது ஒரு மீள் ஆய்வுக்கு உட்படுத்தி தவறுகளை திருத்துவது, இது எல்லாத்தையும் செய்து இதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில், அதாவது டிரெக்டர்ஸ் இருப்பாங்களே ஒரு நிறுவனத்துக்கு, அவங்க லெவலில் கொண்டு போய் அவங்க அதை பார்த்து இல்லை இதில் இது இன்னும் திருத்தணும், இல்லை அதுக்குள்ள பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அதாவது என்னென்ன சட்டத்திட்டங்களை உருவாக்கணும், ரெகுலேஷன்ஸை வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணி அந்த கண் அதை வந்து கண்காணிப்புக்கும் மனித கண்காணிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இடையில் அதை கொண்டு வந்துருவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இந்த தவறுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ இது வந்து ஒரு நிறுவனம் வந்து அதாவது முன்னெச்சரிக்கையாக முதல்லே செய்கிறதா, அல்லது வந்து இது மாதிரி தவறுகள் நடக்கும்போது உஷாராயிடுறது?
2: ரெண்டு விதமாக செய்யணும். முதல்ல முன்னெச்சரிக்கையாக வந்து சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கோம், விதிமுறைகள், சட்டத்திட்டமில்ல விதிமுறைகள் அந்தந்த நிறுவனத்துக்கு. அதே சமயம் ஆன்கோயிங் இதில் வந்து எதுவும் திடீர்னு ஒரு ராபஸ்டாக வந்து, அதாவது திடீர்னு ஒரு தவறுகள் வரும்போது உடனே அதை திருத்தி அது அந்த தவறு இல்லாமல் பார்த்து திருப்பியும் அதை செக் பண்ணி திருப்பி சரியாக இருக்கான்றதையும் அவங்க உறுதி செய்ய வேணும். இது கம்பெனியின் நிர்வாகத்தின் பொறுப்பு. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து ஏஐ பயன்படுத்துவதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த ஏஐ பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு நிர்வாகமும் சில விதிமுறைகளை வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் மிக தேவையாக இருக்கிறது.
3: பல்லின கலாச்சார விக்டோரியாவுக்கு சிறப்பான பங்களிப்பு செய்து வரும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் நடத்தும் விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. ரெஃப்யூஜி லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன், மீடியா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், மென்டல் ஹெல்த் உள்ளிட்ட பல துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்கள் மற்றும் அமைப்புகள் இந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படலாம். நாமினேஷன்ஸ் July 13 பரிந்துரை விண்ணப்பங்கள் முடிவடைகின்றன. மேலும் தகவல்களுக்கு விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: சரி, இப்ப ஒரு சரியான ஏஐ கவர்னன்ஸ் அல்லது வந்து சரியான செயற்கை நுண்ணறிவு ஆளுகை இல்லாம இருந்தால், அப்படியான ஒரு சூழல்ல வந்து ஏஐ பயன்படுத்தப்பட்டால் என்ன நடக்கலாம்? வேறு வார்த்தையில இன்னொரு வார்த்தையில நான் கேக்குறதுன்னா, பெடரல் கவர்மெண்ட் நடத்தின அந்த ரோபோ டெட் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் இல்லையா? இப்ப அந்த மாதிரியான தவறுகள் அந்த நிறுவனங்களோ அல்லது அரசோ அந்த மாதிரி தவறு செய்யாம இருக்க என்ன தேவை அப்படின்னு பட்டது?
0: முதல்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும் போது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இழப்பீடு நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும். பெனால்ட்டி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு இந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நிறைய இழப்பீடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம்னா, 3 simple steps தாங்க. ஏஐ வந்து அந்த என்ன ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறோமோ அதை பண்ணும்போது கிளியராக நம்ம பண்ண வேண்டிய லாஜிக் கரெக்டாக பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணுங்க. அப்புறம் இப்போ யாராவது பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா, சந்திரிகா மேடம் சொன்ன மாதிரி அவங்க அதை எப்படி அப்பீல் பண்ணுறது, அதாவது அவங்க கேள்வி கேட்கறதுக்கு வழி அங்கே வந்து கரெக்டாக அவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் அதுக்கு ஓவர் சைட்டில் இருக்கணும், ஒரு ஹியூமன் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த ஆட்டோமேஷனை லாஜிக்கலாக கரெக்டாக பண்ணி இது எல்லாமே இந்த ஹியூமன்ஸையும் கரெக்டாக வச்சுட்டோனாலே முக்காவாசியான பிரச்சனைகள் சால்வ்டுங்க.
2: அதனால தான் இந்த ஏஐ தொடர்பான சட்டங்கள் வந்து பல நாடுகளில் வந்து உருவாக்கப்பட்டு அமலுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இயூவில், கனடாவில், வியட்நாமில்,
1: ஆஸ்திரேலியாவில்
2: வந்து சில இயு சம்பந்தமான இதில் பின்பற்றுறாங்களே தவிர அது சட்டமாக்கப்படவில்லை. கனடாவில், நியூசிலாந்தில் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஏயு தொடர்பான சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அதன்படி தான் இனிமேல் வந்து அதற்குரிய தண்டனையோ அல்லது நட்டையீடோ தீர்மானிக்கப்படும்.
1: சரி, அப்படி பார்த்தா இப்போ ஒரு பொறுப்பாக ஒரு நிறுவனம் ஏஐ பயன்படுத்தணும், பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன எளிய நடைமுறைகள் அந்த நிறுவனங்கள் எடுக்கலாம்?
0: அது ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, ஓ நம்ம ஏஐ கவர்னன்ஸ் பண்ணோம்னா

0: நிறைய செலவு பண்ணணும், நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டு இந்த இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லணும், இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ண சொல்லணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சிம்பிளாக ஒருத்தவங்க தம்பி ஒரு ஆர்கனைசேஷனை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னா ஒரு மூணே மூணு விஷயங்கள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஏஐ பாலிசி வச்சுக்கணும், இப்படி தான் நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸும் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பாலிசி. சும்மா பாலிசி வச்சா மட்டும் பத்தாது, கிளியராக எம்ப்ளாயீஸ்க்கு அதை சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, திருப்பி திருப்பி அவங்களுக்கு அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டும் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ வந்து சந்திரிகா மேடம் இருக்காங்கலாம், அவங்களுக்கு லா சம்பந்தமான விஷயங்கள் தெரியும், ஒரு சிடிஓக்கோ இல்லை ஒரு என்ஜினியருக்கோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிளியராக பாலிசி வச்சு சொல்லி கொடுத்துடணும். ரெண்டாவது, ஏஐ சம்பந்தமாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்ல வச்சிருந்துருக்கணும். அப்போதான் நம்ம வந்து எது நடக்குது, எது வந்து கரெக்டாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக எல்லா ஏஐ ப்ராஜெக்ட்ஸும் என்னென்னு நமக்கு தெளிவாக தெரியணும், அதோட ரிஸ்க்கும் தெளிவாக தெரியணும். ஓ, நம்ம இப்போ வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஒரு ஏஐ பண்ணுறோன்னா இதுக்கு ரிஸ்க் இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ஹியூமன் அங்கே இருந்தே ஆகணும். இது மூணும் இருந்ததுனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து டீம் பெருசாகுது, ஆர்கனைசேஷன் பெருசாகுது, ரிஸ்க் வந்து அதிகமாகுதுன்னா நம்ம இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, ISO 42001 அந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் ஏஐ கவர்னன்ஸை இன்னும் நேர்த்தியாக பண்ண முடியுங்க.
1: இப்போ ஃபேர்னஸ்னு சொல்கிறோம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைவசி ஏற்கனவே குறிப்பிட்டேன், அக்கௌண்டபிலிட்டி, ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ தமிழில் அழகாக சொல்லிட்டு போகலாம், நியாயமாக நடக்கணும், சமநிலையில் இருக்கணும், தனி உரிமை பாதுகாக்கப்படணும், பொறுப்பு கூறணும், நியாயமான முடிவு எடுக்கணும், மனித பகுத்தறிவோட இருக்கணும், இப்படியான விளிமியங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் பாதுகாக்கப்படவும் வேணும், ஆனால் ஏஐ பயன்படுத்தவும் வேணும். அது நடக்கிற காரியமா எப்படி பயன்படுத்த முடியும்?
2: நடக்கணும், நடக்காட்டி அது வந்து ஃபெயிலியராக போயிடும்.
1: அது வந்து சாத்தியமாங்கிறதா என் கேள்வி.
2: இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஃபேபிளோ ஏதோன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டாங்க அமெரிக்காவில், அதை பயன்படுத்த விடலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. அதனால எல்லா நாடுகளும் இப்போ வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட சில ஏஐகள் பயன்படுத்தலாம், சிலது நிறுத்தலான்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். அதனால சைபர் செக்யூரிட்டி பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய துறையாக வளர்ந்துருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் அதற்கான சரியான வழிமுறைகள் கிடைக்கும்.
0: அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமாங்க நினைக்கிறாங்க, ரேசல், ஓ இதெல்லாம் நம்ம ஏஐ கவர்னன்ஸ் பண்ணணும்னா நம்ம இனோவேஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறோம், நம்ம என்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் பண்ண முடியாது, அது நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைவே இருக்குது, அங்கே நடுவில் தடுப்பு சுவர் இருக்கிறதுனால தான் நம்ம 100-110 போக முடியுது. அந்த தடுப்பு சுவர் இல்லைனா நம்ம இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 தான் லிமிட் இருக்கும். அப்போது அதே மாதிரி தான் ஏஐ கவர்னன்ஸும் நமக்கு அந்த ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, அதை கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஏஐ இனோவேஷனில் நம்ம இன்னுமே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போக முடியும்.
1: இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் இந்த ஏஐ கவர்னன்ஸை பொறுத்தளவில் பல நிறுவனங்கள் வந்து சிறப்பாக இயங்குறாங்க, செயல்படுறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா?
2: அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய ஏஐ கவர்னன்ஸுக்கு தேவையான அந்த வேலை வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அது எதனாலன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே, எல்லா நிறுவனமே, பெருநிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்த ஏஐக்குன்னு ஒரு தனித்துறையை உருவாக்கி அதற்கான கவர்னன்ஸுக்குன்னு தனியான சிறப்பு நிபுணர்களை அதில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு வளரும் துறை, அது வந்து எல்லாரும் வந்து இப்போ அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
0: உண்மைதாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் போன வாரம் தான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணோங்க, என்னென்னா ஏஐ கவர்னன்ஸில் உலகம் முழுக்க எவ்வளோ வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன கவனித்தோன்னா, வேர்ல்டு வைடு 3 ஜாப் இருந்ததுன்னா ஏஐ கவர்னன்ஸில் ஒருத்தர் தான் வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க அந்த ஜாபுக்கு. US கிட்டத்தட்ட 30,000 வேலைவாய்ப்பு இருக்குது ஏஐ கவர்னன்ஸில், ஆனால் 7 ஜாபுக்கு ஒரே ஒருத்தர் தான் வந்து தேர்ச்சியாக இருக்கிறாங்க வேலை பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து லிங்க்டினை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ், லிங்க்டின் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்குமே ஏஐ கவர்னன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஒரு ஜாப் மார்க்கெட். சில பேர் ஏஐனால வேலை போகுதுன்னு ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏஐ கவர்னன்ஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்.
1: மிக்க நன்றி முனைவர் சந்திரிகா. முனைவரில் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஜாம்பவான்கள் அல்லது ரொம்ப நாலேஜபிளாக ரொம்ப அறிவு சார்ந்தவர்களோடு நான் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக ஏஐ கவர்னன்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆளுகை, அதை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம். ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும், சிட்னி ஸ்டுடியோவில் முனைவர் சந்திரிகா உட்கார்ந்துருக்கிறீங்க, மெல்பர்ன் ஸ்டுடியோவில் வந்து முனைவரில் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி. ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த அருமையான ஒரு நேர்முகத்தை விளக்கத்தை தந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
0: நன்றி. நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த என்ன மாதிரியான ஆளுகை தேவை, AI முடிவுகள் தவறாக இருந்தால் யார் பொறுப்பு உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விகள் குறித்து விளக்கியவர்கள் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் மற்றும் முனைவர் லதா கார்த்திகா ஆகியோர். அவர்களோடு உரையாடியவர் ரைசல்.
1: ¿Qué es Spectrum Internet? Es el Internet confiable para navegar, jugar y hacer streaming a tu manera. También es la seguridad que necesitas para proteger a tu familia en línea. Y con el poder de Wi-Fi 7 en casa, estarán listos hoy, mañana y siempre. Es un Internet rápido, seguro y listo para el futuro. Spectrum Internet es todo lo que necesitas y más. Cámbiate hoy en Spectrum.com. Los servicios no están disponibles en todas las áreas. Se aplican restricciones.
2: ¿Y si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo? Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
3: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
4: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நார்சிசிஸ்டிக் ஆளுமை கோளாறு. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்பது ஒருவருக்கு தன்னை மிக உயர்வாக எண்ணுதல், பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் கருணை குறைவு மற்றும் எப்போதும் பாராட்டை எதிர்பார்ப்பது போன்ற தன்மைகளால் வெளிப்படும் ஒரு மனநல கோளாறு என கூறப்படுகிறது. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்றால் என்ன? அந்த டிசார்டர் உள்ளவர்களின் பண்புகள் என்ன? அவர்களை கையாளும் சில யுத்திகள் குறித்து உரையாடுகிறார் சிட்னியில் உள்ள உளவியல் நிபுணர் முனைவர் சரோஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சரோஜா ஸ்ரீனிவாசன் அவர்களே.
5: வணக்கம் செல்வி.
0: நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் பற்றி தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அதோடு NPD உள்ளவர்களின் முக்கிய பண்புகளையும் விளங்கப்படுத்துங்கள்.
5: மெயினா அதனோட பண்பு என்னன்னா, ஒருத்தர் வந்து தன்னை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னையே அட்மயர் பண்ணணும், எல்லாரும் தன்னையே பெருசா பேசணும், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க. அத தமிழ்ல நம்ம தன்னலம்னு சொல்லலாம், சுய நலம்னு சொல்லலாம். தன்னை பத்தியே கவனப்படுற மாதிரி சுய கவனம், இந்த செல்ஃப் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. உலகமே தன்னை தான் சூழ்ந்து நடக்குது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்ல ஆக்ட் பண்ணுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இது அவங்களோட உணர்ச்சி அந்த மாதிரியும் இருக்கு, தாட்ஸ் சிந்தனையும் அந்த மாதிரி இருக்கும், அவங்க செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த செயல்பாடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் அவங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டி போல இருக்குன்னு. ஆனா அது இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இதை வந்து மனநிலை குறைபாடுன்னு தான் சொல்ல முடியும். இட் இஸ் ஒன்லி அ டிசார்டர், இட் இஸ் நாட் அ மென்டல் இல்னஸ். சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு அந்த மாதிரி ஈடுபாடு வந்துடுது. ஏன்னா அவங்கள ரொம்ப பிரேஸ் பண்ணி, இவங்க ரொம்ப ஜீனியஸுங்க, ரொம்ப நல்லா எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கன்னா, ரொம்ப செல்லமா, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க மாதிரி அவங்களோட சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை இருந்ததுன்னா, அதையே அவங்க பெரியவங்க ஆன உடனே கூட அதையே அவங்க நம்புறாங்க. அதனால இது அவங்க பிஹேவியர்ல

0: தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுது.
1: சரி, நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டியை இப்போ ஒருவர் தன்னம்பிக்கையுடன் ஆரோக்கியமான அல்லது வலுவான தலைமை திறன்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்தி அறியலாம் என்பதனை சொல்லுங்கள்.
0: நார்மலா செல்ஃப் கான்பிடென்ட், சூப்பர் செல்ஃப் கான்பிடென்ட்னு சொல்லலாம். ஆனா நார்மலோட அவங்க மோர் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. தன்னை பத்தியே தான் சொல்லுவது. மிக அதிகமாகவும் எல்லா நேரத்திலையும் தெரியப்படும். அது அவங்க வந்து தன்னை பத்தி மட்டும் இல்லாமல் தான் சொல்கிற வார்த்தை, செய்கிற வேலை எல்லாமே இன்னொருத்தரை புண்படுத்தலாம், அவர் தவறாக இருக்கலாம் என்று துளிக்கூட யோசனை செய்ய மாட்டார்கள். அவ்வளவு கான்பிடன்ஸோட நான் செய்வதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்றது. மிக மிக அதிகமாகவும் எல்லா நேரத்திலையும் தெரியப்படும். பொதுவாக இவங்களுக்கு அந்த எம்பத்திங்கிறதே இல்லை. தமிழ்ல நம்ம பச்சாதாபம்னு சொல்லுவோம், அனுதாபம்னு. அது புரியறதுக்கே அவங்க கிட்ட அந்த திறனே இல்லை. நம்ம யூஸ்வலா ஓ நம்ம சொன்ன வார்த்தை அவங்களுக்கு புண்பட்டுடுதோ அப்படின்னு தோணும். சில சமயம் கோபத்துல சொன்னா கூட நம்ம மன்னிக்கவும்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு உணர்வே இருக்காது. தானே தான் எப்பவும் ஜெயிக்க வேணும். ஹவு டு வின் ஆல் த டைம், நான் தான் வின் பண்ணணும் அப்படின்னு. இவங்களோட ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்க, இப்படி புரிய வைக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப நம்ம அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணோம்னா, இல்லையே அப்படி இல்லையே என்று சொன்னால் இன்னும் ஜாஸ்தி அவங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆரகன்ஸும் இருக்கும், கொஞ்சம் அசர்டிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அதோட அசர்டிவ்னஸோட ஜாஸ்தி. அவங்களோட கூட பழகிறவங்க தான் கொஞ்சம் மோர் அசர்டிவா இருக்கணும், அதாவது நகர்ந்து நிற்க வேண்டியிருக்கு சில சமயம்.
1: வேலை தளங்களிலும் நெருங்கிய உறவுகளிலும் நார்சிசிஸ்டிக் நடத்தை வெளிப்படையாக தீங்கு விளைவிப்பதற்கு முன் காணப்படும் முக்கிய அறிகுறிகளை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் சில அறிகுறிகளை சொன்னீர்கள், உறவுகளில் அல்லது வேலை தளங்களில் அந்த ஆரம்ப அறிகுறிகளை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம் என்பதனை சொல்லுங்கள்.
0: இது ரெண்டு இடம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராலும், இது இன்னொன்று என்ன என்றால் ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். மோஸ்ட்லி ஆண்கள்னு நம்ம நினைக்கிறோம், பட் ஆனால் பெண்களும் நார்சிசிஸ்டிக்காக இருக்காங்க. மெயினாக அவங்க வந்து மேபி விமென் மோர் இன் டு தேர் ஓன் லுக்ஸ், எப்படி நான் பார்க்கறதுக்காக இருக்கிறேனா, அதனால எல்லாரும் என்னை அட்மயர் பண்ண வேண்டும், அந்த மாதிரி ஈடுபாடாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ன செய்வாங்க, தன்னோட உணர்வுகளும் சிந்தனையுமே அதிலே அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பார்ட்னரை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணுவாங்க, வேற யாரோடையும் ஜாஸ்தி பழக விட மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஐடியாஸ் வரக்கூடாது, இவர் தான் முக்கியம். அதனால அவங்க வந்து பார்ட்னரை கொஞ்சம் ஒரு மாதிரி சப்டியூடா வச்சுப்பாங்க. அது முதல்ல, அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இது நான் சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ், இது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா நிறைய விஷயங்கள் இதுல பார்க்கலாம். எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கும் இல்லை, சில விஷயத்துல அப்படி இருப்பாங்க, சில பேர் ரொம்பவே ஜாஸ்தி இருப்பாங்க. டிசார்டருங்கிற ஸ்டேஜுக்கு வரணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியே இதெல்லாம் காமிப்பாங்க. இந்த சுயநலம், தன்னை பத்தியே பேசுறது, தானே தான் ஜெயிக்க வேணும், கொஞ்சம் கூட இன்னொருத்தருக்கு எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதே தெரியாம ஆல்சோ அவங்க ரொம்ப மெனிபுலேட் பண்ணுவாங்க. ரெண்டு டைப் ஆஃப் என்பிடி இருக்கு, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். ஒன்னு வந்து இந்த மாதிரி தன்னை பத்தியே கிராண்டியோஸா நினைச்சிட்டு தன்னையே தானே பிரைஸ் பண்றது, அந்த மாதிரி டைப்பு. இன்னொருத்தருங்க வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு ரொம்ப நெக்லெக்ட் மாதிரி இருந்து யாருமே அவங்கள மதிக்காம இருந்தாங்கன்னா எப்படியோ தவிர்த்து முன்னுக்கு வரணுங்கிற ஆசையில அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மோர் கிராண்டியோஸ். இவன் தான் அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, வல்னரபிளா அவங்க ஃபீல் பண்றாங்க, யார் வேணா அவங்கள மெனிபுலேட் பண்ணலான்னு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சதுனால தான் வந்து ரொம்ப பெரிய மனுஷனா நடிப்பாங்க. இப்போ குரூப்ல இருந்தாங்கனாக்க முதல்ல கமெண்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா வேற ஏதோ பத்தி பேசினாங்கன்னா அதை

0: SBS.
1: Sigue conectado ante lo inesperado con Invincible Wi-Fi de Spectrum. Invincible Wi-Fi te mantiene conectado con internet con fibra óptica, red 5G automática y batería de respaldo de 8 horas para que nada te detenga. Trabaja, haz streaming, sigue conectado con amigos y familia, pase lo que pase. Nada te detiene con Invincible Wi-Fi de Spectrum. Aplican restricciones, servicio no disponible en todas las áreas.
2: அவங்கள நேர கன்ஃபரண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் அது பண்ணாதீங்கன்னு தான் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதில்லை, உங்களுக்கு அந்த ரீசனுங்கிறதே இல்லை. வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேனாக்கா அது இன்னும் ஜாஸ்தி ஆர்குமெண்ட்டாக தான் போகும். திருப்பி திருப்பி அவங்க அதையே தான் சொல்லுவாங்க. நம்ம எந்த விஷயத்தில் அதை திருப்பி அந்த மாதிரி இருக்குது என்று சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர், நீங்களும் அவங்களும் தனியாக கன்ஃபரண்டே செய்யக்கூடாது. வேலையில் என்ன ஒரு முக்கியமான இது பண்ண வேணும்னா, எப்போவெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுதோ அதனோட ரெக்கார்டு நீங்கள் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அவர் ஒரு சூப்பர்வைசர், ஒரு லெவல் ஹையராக இருக்காரு, அதனால் முதல்ல கன்ஃபரண்ட் பண்ணுறதே கஷ்டம். செகண்ட்லி தனியாக கன்ஃபரண்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சிப்போம். அதனால தனியாக போய் கேட்டால் அவங்க எப்படியோ சுற்றி உழைச்சி நீங்கள் தான் தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று, ஒரு சூப்பர்வைசராச்சே அவரை கன்ஃபர்ம் பண்ணால் நம்மளுக்கு வேலை போயிடும் பயம். அதனால அவருக்கும் மேலே இருக்க சூப்பர்வைசர் கிட்ட தான் போக முடியும். ஓகே, நான் முதல்ல சொன்னேன் ரெண்டு இடம் இருக்குது மெயினாக ஒர்க் பிளேஸில். ஒன்று பர்சனல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ஒரு பார்ட்னர் எது சொன்னாலும். அதில் என்னென்னா சில சமயம் சில வல்னரபிள் பீப்புள், அது வந்து அவங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லாத இருக்கிறவங்க இதில் ரொம்ப சீக்கிரம் ஆட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிடுறாங்க, நம்மளோட கணவனோ மனைவியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு விட்டுடுவாங்க. ஒரு மாதிரி ஓகே அவரே பார்த்துக்கிட்டோம், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அதனால உங்களுக்கு போக போக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே போயிடும். அதனால அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ முடியுமோ அசர்ட்டிவாக இருங்க. சில பேர் சொல்கிறாங்க பேசாமல் பார்ட் கம்பெனி, அவங்கவுங்க தனி வழி தான் போகணும் அப்படின்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா குழந்தைகள் இருக்கலாம், சின்ன குழந்தைகள் இருக்கலாம், உங்களுக்கு என்ன அந்த பர்சனல் சர்க்கம்ஸ்டான்ஸோ அது முடிய தெரியல. அதனால நீங்கள் முதல்ல இருந்தே பவுண்ட்ரிஸை செட்டப் பண்ணணும். இல்லைங்க இது என் விஷயம் நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி பவுண்ட்ரி செட்டப் பண்ணணும். நான் திருப்பி ஐ வில் கம் பேக் டு த மூணு திங்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சி, அவங்க தாட்ஸ் சிந்தனை, அவங்க ஆக்ஷன், எல்லாமே தன்னை பற்றியே இருக்கிறதுனால இன்னொரு பர்சனை பற்றி கொஞ்சம் கூட தாட்ஸும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, ஆக்ஷன்ஸும் இல்லை. அப்போ அந்த மாதிரி உறவு எவ்வளோ நாள் நீடிக்கும் அது அந்த பர்சனை பொறுத்து இருக்கு. இங்கிலீஷில் லாங் சஃபரிங்னு வாங்க. இப்படிங்க இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே வேண்டி அதுக்கு ஒரு ஹெல்ப்பே இல்லை. ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு ஓன் கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக யூ கேன் சீக் த கிளினிக்கல் ஹெல்ப், கேட்கலாம் சைக்காலஜிஸ்ட் அவங்கிற மாதிரி. ஏன்னா இது மென்டல் இல்னஸ் இல்லை, நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற விஷயம் இல்லை. இது இது மோர் டிஸார்டர் பிஹேவியர். இது வந்து இட் கேன் பி சம் பீப்புள் கால் இட் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்.
3: மிக்க நன்றி சரோஜா ஸ்ரீனிவாசன் அவர்களே, நீங்கள் இலகுவாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தினீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி செல்வி, தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி.
3: நாசிசிஸ்டிக் ஆளுமை கோளாறு, நாசிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் குறித்து விரிவாக விளக்கியவர் சிட்னியில் உள்ள உளவியல் நிபுணர் சரோஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள். நேயர்களே, இதில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.

நல்லது நேர்களே, இன்று நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.